0: இந்த ஒரு சிவசுக்கு ஜென்யாசு மனாரா அக்கா மேரா பத்துக்கு
1: ஏய்
0: சலாமா துப்கு ஐ ஜலிமியா சுனை
1: ஹலோ
0: ஐ துப்கு தஃபி ஜெனோ
1: Terima kasih
0: cakap.